0: Mais je crois pas.
1: Ouais. Ah non, je voulais plus d'aération.
2: Plus d'aération, c'est ça.
3: Salma.
0: هذا اللي
3: في
0: الجزائر. عرفتي شنو هو؟ هذاك الكيس.
3: هذاك
0: اللي كاين في الجزائر.
3: لا هذاك الكيس.